0: அபிஷேகம் சுவாமிக்கு, திருவாபரணம் சுவாமிக்கு, திருவாபரேற்கும் சுவாமிக்கு.
1: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.

0: கேருவாடா மக்களே, கேருவா.
1: மலையாளிடா brought to you by
2: ஜோஷி வைத்தியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். பாரம்பரியத்தின் அறிவுகள் நாளையுடைய ஆரோக்கியம். துபாய் இன்வெஸ்ட்மென்ட் பார்க் 1 இல் கால் நவ 054-224-5901.
3: You are listening to Home 92.2 FM. Home is a feeling.
4: Trending song of the hour.
5: Brought to you by Almaraya Car and Bus Rental, the most affordable car rental in the UAE since 1993.